கலச்சையமாயுத புரிய முக்தி வந்தாக்கா, கலச்சையமாயுத புரிய முக்தி வந்தாக்கா, யாக்கே படதார் சித்தம்மா, யாக்கே படதார் சித்தம்மா.

கலச்சையமாய் புரிய முக்தி வந்தாக்கா, கலச்சையமாய் புரிய முக்தி வந்தாக்கா, யாக்கே படதார் சித்தம்மா, யாக்கே படதார் சித்தம்மா.